முதல் பொங்கல சேர்த்தி அந்த வேலை கூட கொள்ளுங்க. முதல் குச்சி காட்டு முதல் பந்த அப்போய் முதல் பந்தாரி முதல் குச்சி ஊனப்படாது so neɗɗo woni moƴƴi ine moƴƴine sa boni indema bonne so inde moƴƴinama moƴƴi so inde bonnama boni pasamre potade londe fewni teyitin goto sono jalti pasamro inde bonnama hakkama e nder yardiraka teddinan hayso fu